0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு இகம் பரம். பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சௌமியா சனக்குமார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் மதுரை மணி ஐயர் அவர்கள். ஓம் நமச்சிவாய.
2: நான்

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் எம் டி ராமநாதன் அவர்கள். சிவாய நமன்.

நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: இராமேச்சுரம் தமிழகத்தில் உள்ள ஜோதிர்லிங்க திருத்தலம். இராமேச்சுரம் காசி யாத்திரை மேற்கொள்வோர் உப்பூர் வெயிலுகந்த விநாயகப் பெருமானை வணங்கி நவசிலை எனப்படும் தேவப்பட்டணம் தொழுது தீர்த்தாண்டத்தில் சேவேந்து வெல்குடியானை சேவித்து இராமேச்சுரத்தில் காசி யாத்திரை நிறைவேற பிரார்த்தித்து பிறகு வாரணாசிக்கு சென்று கங்கை நீர் படிந்து காசி விஸ்வநாத பெருமான் கடல் போற்றி திருவேணி சங்கம தீர்த்தம் கொணர்ந்து ராமநாத சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்வர். யாத்திரைகளில் சிறந்தது காசி ராமேஸ்வர தலப்பயணம் என்பது உலகறிந்த செய்தி. சங்கு வடிவில் அமைந்த தீவு இராமேச்சுரம். எண்ணிலாத தீர்த்தங்கள் நடுக்கடலுள் நன்னீர் பொங்கும் வில்லூன்றி முதலான தீர்த்தங்களின் பெருமை சொல்லி முடியாது. அக்னி தீர்த்தம் 24 மணி நேரமும் நீராடக்கூடிய சிறப்புடையது. கோடி தீர்த்தமாடிய பின் இராமேச்சுரத்தில் இரவு தங்குதல் மரபன்று என்பது ஐதீகம். அமிர்த பிந்துக்கள் உண்டாகும் அற்புத தீர்த்தம் தனுஷ்கோடியில் உண்டு. சென்றாடு தீர்த்தங்களான தீர்த்தேசனாம் இராமநாத சுவாமியை சீதா பிராட்டி மணல் வடிவில் அமைக்க இராமபிரான் பூஜித்தார் என்பது வரலாறு. அனுமன் காலம் தாழ்த்து கொணர்ந்த காசிலிங்கம் இராமநாதர் பக்கத்தில் தனிச்சன்னதியாக உள்ளது. முதல் வழிபாடு இவருக்கு. இத்திருவூர் பிரகாரம் பேரழகுடன் மிளிர்வது. திருஞான சம்பந்தர் நின்றசீர் நெடுமாறர் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் உடன் இருக்க இத்திருத்தல தரிசனம் செய்தார் என்பது வரலாறு. அப்பர் பெருமான் அருட்பதிகம் பெற்ற பதி. சேது மாதவர் திருச்சுற்று வளாகத்தில் எழுந்தருளியுள்ளார். வடநாட்டினர் வருகை தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஓர் உரைகள். அருணகிரியார் பாம்பனடிகள் பாடல்கள் அற்புதமான சொன்மாலைகள். இறைவர் இராமநாத சுவாமி இராமலிங்கேஸ்வரர் இறைவி மலைவளர் காதலி பர்வத வர்த்தனி. தென் இலங்கை இராவணனது சிரம் பத்தும் துணித்த மன்னவன் இராமன் தமக்கு வரும் பாதகம் பற்றாது இருக்க பரமனடி பரவ விளைந்த அவனுக்கு பேரருள் புரிந்த பிஞ்சகன் இராமேச்சுரத்து மேவிய சங்கரன் என நினைந்தவராய் அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது இத்திருப்பதிகம் அருள் செய்தனர். அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது திருப்பதிகம் அருள் செய்தனர் என்பது பெரிய புராணம். கோடிமா தவங்கள் செய்து எனத் தொடங்கும் பாடல் திருநேரிசை.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாகா மண்டலம் 1 சூக்தம் 41. Thank you.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஷுபே வபக்ஷாரவியாஷுகாரேத்யைதானுஷ்காரம் கர்மானேஜ்யாகாரன் திஷ்டாயா ரஜ்ஜு சர்ஜம் மிருத்யவே மிருகயுமந்தாகாயஷ்வனினம் நதீப்யஃ பௌஞ்சிஷ்டமிருக்ஷீகாப்யோ நைஷாதம் புருஷவ்யாக்ராய துர்மதங்கந்தர்வாப்சரோப்யோ வ்ராத்யம் பிரயுப்ய உன்மத்தக்ஞே சர்பதேவ ஜனேப்யோ ப்ராதிபதமயேப்யஹ் கிதவமீர்யதாய.

ரிஷிபதிநிஷ்கிருத்யை தேஷஸ்காரீக்ஞே சஞ்ஞானாயஸ்மரகாரீம் ப்ரகாமோத்யாயோபசதம் வர்ணாயானுருதம் பலாயோபதாம்.

பிரஜானாயநக்ஷத்ரதர்ஷமாஷிக்ஷாயை பிரஷ்னினாமுபசிக்ஷாயா அபிப்ரஷ்னினம்.

பிரபாயா அக்ஞேதம் ப்ரத்னஸ்யா விஷ்டபாயாபிஷேக்தாரம் வர்ஷிஷ்டாய நாகாய பரிவேஷ்டாரம் தேவலோகாய பேஷிதாரம் மனுஷ்யலோகாய ப்ரகரிதாரக்ஞே சர்வேப்யோ லோகேப்ய உபசேக்தாரமவாருத்யை வதாயோ உபமந்திதாரம் மேதாய வாசப்பல்பூலீம் ப்ராகாமாய ரஜயித்ரீம்.

பிரியாய பிரியவாதினமரிஷ்டியா அஸ்வசாதக்கு ஸ்வர்காய லோகாய பாகதுகம் வரிஷ்டாய நாகாய பரிவேஷ்டாரம் மன்யவேயஸ்தாபங்க்ரோதாய நிசரயோகாய யோக்தாரக்ஞசோகாயாபி சர்த்தாரங்க்ஷேமாய விமோக்தாராமுத்கூலநிகூலேப்யஸ்த்ரிஷ்டினம்.

0: மாதப்புலீக்லீபீத்தபோஷூதிரா அப்ராஹ்மணாஸ்தே ப்ராஜாபத்யாஹ
1: இதி சதுஸ்த்ரிம்ஷோத்யாயஹ.
0: ஓம்
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ஹைலைட்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ். த டைட்டில் இஸ் பிரஷ்ன உபனிஷத்ஸ், பிரசன்டட் பை சுவாமி ஜோதிர்மயானந்தா. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
2: Now, our revered Guru, Sri Swami Jyotirmayananji, lecturing this evening on highlights of the Upanishads, presently lecturing on Prashna Upanishad, Pujyatman, Sri Swami Jyotirmayananji.
3: Om Bhadram Karane Bhishnuyama Deva Bhadram Pashyemaksh Irya Jatra Sthirai Rangaih Sushtu Vagam Sastanu Vihvyashema விவஹிதம் யதாயுஹு ஸ்வஸ்தின இந்திரோ வ்ருத்தஸ்ரவா ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தின ஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தினோ ப்ருஹஸ்பதிர் ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வி ஆர் இன் பிரஷ்னோபனிஷத், தி செகண்ட் க்வெஸ்சன். அஸ் யூ ரிகால், டிசைபிள்ஸ் ஹவ் கம் பிஃபோர் எ கிரேட் குரு. And one by one they are asking questions. First question related to prana and rayi, spirit and matter. And the second question relates to who is the greatest in human personality. Allegorically, human personality is sustained by many aspects of God. Your mind, intellect, senses, the five elements, all that go to form your basic personality, they are described as gods. Why are they gods? Because the source of all is Brahman, the absolute.

ஸ்தவைர் விபும். ஸோ ஹி சேஸ் டு கிருஷ்ணா, ஓ கிருஷ்ணா, ஹீ ரீகவுண்ட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் அனதர் கிரேட் மகர்ஷி நேம்ட் தண்டி. ஸோ திஸ் தண்டி மகர்ஷி இஸ் ஸ்போக்கன் ஆஃப் இன் மெனி மெனி பிளேசஸ் லைக் சிவ மகாபுராணா அண்ட் லிங்க புராணா அண்ட் ஆல்சோ ஹீ ஸ்போக்கன் ஆஃப் இன் மகாபாரதம். ஸோ உபமணி மகர்ஷி ரிசைட்ஸ் த க்ளோரிஸ் ஆஃப் தண்டி மகர்ஷி, ஹவு தண்டி மகர்ஷி ஹேட் த விஷன் ஆஃப் லார்ட் சிவா ஆஃப்டர் டூயிங் டெரிபிள் பெனன்ஸ் ஃபார் 10,000 இயர்ஸ். தண்டி மகர்ஷி டிட் டெரிபிள் பெனன்ஸ் டு லார்ட் சிவா ஃபார் 10,000 இயர்ஸ் அண்ட் ஹி ஹேட் த விஷன் ஆஃப் லார்ட் சிவா. ஸோ உபமன்யு ரீகவுண்ட்ஸ் தட் கிருஷ்ணா. ஓ கிருஷ்ணா, லிசன் டு மீ, தெர் வாஸ் அன் ரிஷி நேம்ட் தண்டி ஹூ வாஸ் இன் யோகிக் கான்டெம்ப்ளேஷன் ஆன் மகாதேவா ஃபார் 10,000 இயர்ஸ் அண்ட் வாட் ஹீ ரிசீவ்ட் ஆஸ் a reward after doing, after performing such an extraordinary devotion, after yielding himself to extraordinary devotion to Mahadeva, what was the reward that he received from Mahadeva? I'm going to recite that. And then he succeeded in having the vision of Mahadeva after reciting various hymns, various praises on Lord Shiva, about Lord Shiva. இதி தண்டிஸ்தபோ யோகாத் பரமாத்மானம் அவ்யயம் சிந்தயித்வா மகாத்மானம் இதமாஹ சுவிஸ்மிதஹா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhara Ashtakam, presented by Dr. M. Gokulakrishna Iyer.
2: Maulav Ganga Shashankav, Karacharanatale Sheetalanga Bhujangaha, Vame Bhage Dayardra, Himagiritanaya Chandanam Sarvagatre, Itham Sheetam Prabhutam, Tavakanakasabha Nathavodham Kvashaktihi, Chitte Nirveda Tapte, யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே, காங்கம் வாரி மனோஹாரி முராரி சரணச்யுதம், திரிபுராரி சிரஷ்சாரி பாபஹாரி புனாது மாம், ஸ்ரீமத் க்ஷீரதரங்கிணி தடகதே புண்யே விரிஞ்சே புரே, நித்யம் சந்நிஹிதம் கிலா கலயிதும் க்ஷீராபிஷேகாதரம், ஸ்ரீகாருத்மத வல்லிகா சஹசரம் மார்கே சஹாயம் நிருணாம், ஸ்ரீமத் தீக்ஷித விப்ரதைவதவரம் சஞ்சிந்தயே சங்கரம். ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திர ரசிதஸ்ய கங்காதராஷ்டகஸ்ய சதுர்த்த ஸ்லோக. ஸ்லோகேஸ்மின் ஸ்வபுத்ரஸ்ய அபிமன்யோர் மிருத்யுரூபாம் ஆர்த்திமாபத்யமானஸ்ய அர்ஜுனஸ்ய ஆர்த்திஹந்தாரம் பாரத யுத்தே தஸ்ய விஜயப்ராப்த்யர்த்தம் தஸ்மை பாசுபதாக்யமஸ்த்ரம் தததம் பகவந்தம் ஸ்துவந்தி தீக்ஷிதேந்திராஹ. ஏவம் பவதி ஸ்லோக. வியூடம் திரோணஜயத்ரதாதிரதிகைஹி சைன்யம் மஹத்கௌரவம் த்ருஷ்ட்வா கிருஷ்ணசஹாயவந்தமபிதம் பீதம் ப்ரபன்னார்த்திஹா பார்த்தம் ரக்ஷிதவா நமோக விஷயம் திவ்யாஸ்த்ரமுத்போதயன் ஆர்த்தத்ராணபராயணஸ்ஸ பகவான் கங்காதரோ மே கதிஹி இதி. அன்வயஹ ஏவம் பவதி த்ரோணஜயத்ரதாதிரதிகைஹி வியூடம் மஹத் கௌரவம் சைன்யம் திருஷ்ட்வா கிருஷ்ணசஹாயவந்தம் அபி பீதம் தம் பார்த்தம் யஹ ப்ரபன்னார்த்திஹ அமோக விஷயம் திவ்யாஸ்த்ரமுத்போதயன் ரக்ஷிதவான் சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி இதி. ஸ்லோகேஸ்மின் பிரயுக்தஹ ஏகைகோபி ஷப்தஹ மஹாபாரதஸ்ய த்ரோணபர்வாந்தர்கதானாம் அபிமன்யுவதபர்வப்ரதிஜ்ஞாபர்வஜயத்ரதவதபர்வணாம் கதிபயஸ்லோகானாம் சாரஹ. பாரதயுத்தே ஸ்வபுத்ரவதஸ்ய பிரதிகிருதிகரணாய ஜயத்ரதம் ஹந்தும் பிரதிஜ்ஞாதேன அர்ஜுனேன பகவதா கிருஷ்ணேன சாகம் கிருதம் சிவாராதனம் சங்கிருண்ஹந்தி. யஹ ப்ரபன்னார்த்திஹா பார்த்தம் அமோக விஷயம் திவ்யாஸ்த்ரம் உத்போதயன் ரக்ஷிதவான் சஹ ஆர்த்தத்ராணபராயண பகவான் கங்காதர மே கதிஹி இதி. யஹ இதி வாக்யசேஷ. ப்ரபன்னார்த்திஹ ப்ரபன்னயோஹோ ஸ்வப்னே சரணமாகதயோஹோ கிருஷ்ணார்ஜுனயோஹோ ஆர்த்திம் பீடாம் யோஹந்தி சஹ பார்த்தம் அர்ஜுனம் அமோக விஷயம் அமோகாஹ சஃபலாஹ விஷயாஹ யஸ்ய தம் திவ்யாஸ்த்ரம் திவ்யம் திவ்யசரசிபவம் தச்சததஸ்த்ரம் ச திவ்யாஸ்த்ரம் தனுர்பாணத்வந்த்வம் பாஷுபதாஸ்த்ரம் இத்யர்த்தஹ. உத்போதயன் உத்தேஜயன் ரக்ஷிதவான் சங்கிராமே விஜயப்ராப்தி ரூபேண அனுக்ரஹகரணேன அரக்ஷத் சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி. நனு குதஹ பகவான் அர்ஜுனாய

சாது விருத்தாம். யே சந்த விருத்தமான சந்த, பலே அலங்கார கி பாத் ஹுயி தி, சர்வ அலங்கார், அப் சந்தோ கி பாத் ஆயி. மைனே யே சிவானந்த லஹரி ஸ்தோத்ரம் சாது விருத்தம் அச்சே அச்சே சந்தோ கி பிரயோக் கர்க்கு இஸ்கி ரச்சனா கி ஹை. இஸ்மே சிகரணி சந்த ஹை, உஸ்கா பி ஹம்னே பிரயோக் கியா ஹை கிசி ஸ்லோகோ மே, ஔர் குஸ் ஸ்லோக் ஃபிர் பசந்த திலகா சந்த ஹை, குஸ் ஸ்லோக் மாலினி சந்த ஹை, குஸ் ஸ்லோகோ கா ஹம்னே ஆரியா சந்த மே ரச்சனா கி ஹை, குச் சந்த கு உபஜாதி சந்த மே ஹம்னே ஸ்லோகோ கு உபஜாதி சந்த மே ரச்சனா கி ஹை, ஔர் குச் ஸ்லோகே சார்தூல விக்ரீட் சந்த மே ஹம்னே ரச்சனா கி ஹை, குச் சாலினி குச் மாலினி யே சந்த ஹை. யே சந்தோ கா நியம ஹை, வோ கோய் பி ஸ்லோக் கோய் பி கவிதா ரச்சனா கரோ தோ உன்கோ யே சந்த மே ஆபத்த ஹோகர் ஹி உஸ்கி ரச்சனா கர்னி படத்தி ஹை. கித்தனே அக்ஷரோ கா எக் லைன் மே பிரயோக் கர்னா, கௌன் கௌன் கணோ கா பிரயோக் கர்னா, பைலே கௌன் கண கா பிரயோக் கர்னா, ய கண ம கண ல கண ப கண, யே சந்தோ மே கணோ கா பிரயோக் ஹோதா ஹை. கணோ கே ஆதார பர் தீர்க கா பிரயோக் கர்னா, ரஸ்வ கா பிரயோக் கர்னா, ये छंद रचना में ये बात पूरी तरह ख्याल रखी जाती है. तो जो काव्य रचना में छंदों का प्रयोग करने की विधि है, उसी विधि से मैंने इन कविताओं को रचना की है. उसको कहते हैं साधु वृत्तांत. अब उधर कन्या के रूप में साधु वृत्त माने स्वभाव, सरल स्वभाव की है. मेरी बेटी आप क्या कहोगे? आप ये कहोगे कि मेरी बेटी बहुत सरल स्वभाव की है. शंकराचार्य जी कहते मेरी कविता सरल स्वभाव की. சதவி சூயமான, ஆப் அப்படி பேட்டி கி பிரசம்சா கர்த்தே கர்த்தே யான் தக் கஹ தேதே ஹோ, மேரி பேட்டி ஜிஸ் ஸ்கூல் மே படத்தி தி படத்தி ஹை, சபி டீச்சர் உஸ்கி படி பிரசம்சா கர்த்தே ஹை, மாஸ்டர் லோக் பி சப் பிரசம்சா கர்த்தே ஹை. भले ही वह झंडा लेकर नहीं चलेगा नहीं चलेगा करती हो कॉलेज में, है कि नहीं बोलो? विद्यार्थी आंदोलन में क्या कहते हैं? प्रिंसिपल की दादागिरी नहीं चलेगी नहीं चलेगी, आंदोलन करते हैं ना. भले ही स्कूल में तूफान किया हो, कुर्सी उठाकर फेंक दिया हो, प्रिंसिपल के कमरे में ताला लगा दिया हो, आग लगा दी हो, लेकिन उसकी मां उसके पिता अपनी बेटी की प्रशंसा करते हुए क्या कहते हैं? मेरी बेटी स्कूल में भी सभी इसकी प्रशंसा करते हैं, क्या अनुशासित है. आपको पता नहीं है तो देखो साधु वृत्ता अनुशासित का उसने सिल्ल लेके आया है, देख लो ये सब. सर्टिफिकेट खूब दिखा देंगे, आजकल तो सर्टिफिकेट का लफड़ा चल रहा है. स्मृति ईरानी का दिल्ली में भी सर्टिफिकेटों का लफड़ा चल रहा है.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ மஹிம்னா ஸ்தோத்ரா இன் ஹிந்தி, ப்ரெசன்டட் பை சுவாமி ஸ்ரீ தர்மானந்த்ஜி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: நாராயண நாராயண நாராயண நாராயண. ஹம்சப் ஸ்வாமி ஜி கே ஸ்ரீ சரணோ கி வந்தனா கர்த்தே ஹேன், ஸ்வாமி ஜி கா அபிநந்தன் கர்த்தே ஹேன். ஸ்வாமி ஜி நே பஹுத் படி கிருபா கி, ஆஜ் சே பூஜ்ய சந்தோஷி மாதா ஜி கா பிரவச்சன் ஹோனே வாலா தா, லேக்கின் உன்கா ஸ்வாஸ்த்ய டீக் நீ ரஹனே சே வோ நீ ஆ சகி. ஸ்வாமி ஜி நே இஸ் சங்கட் கே சமய மே யஹா பதார் கர் ஹம் பர் பஹுத் படி கிருபா கி ஹே. ஔர் ஸ்வாமி ஜி ஹமே பகவான் சங்கர் கே மஹிமன் ஸ்தோத்ர கே ஊபர் प्रवचन करेंगे, और मैं उनसे प्रार्थना करता हूं कि अपने प्रवचन के द्वारा हमें वे भगवान शंकर की महिमा बताएं. इन्हीं शब्दों के साथ मैं आप सबकी ओर से स्वामी जी का स्वागत करता हूं.
3: ऋचम वाचम प्रपद्ये மனோ யஜுஹ ப்ரபத்யே ஸ்வாமி ப்ராணம் ப்ரபத்யே சக்ஷுஹ ஸ்ரோத்ரம் ப்ரபத்யே வாகோ

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ஜி என் பாலசுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: இராமீச்சுரம் தமிழகத்தில் உள்ள ஜோதிர்லிங்க திருத்தலம் இராமீச்சுரம். காசி யாத்திரை மேற்கொள்வோர் உப்பூர் வெயிலுகந்த விநாயகப் பெருமானை வணங்கி நவசிலை எனப்படும் தேவப்பட்டணம் தொழுது தீர்த்தாண்டத்தில் சேவேந்து வெல்குடியானைச் சேவித்து இராமேச்சுரத்தில் காசி யாத்திரை நிறைவேற பிரார்த்தித்து பிறகு வாரணாசிக்குச் சென்று கங்கை நீர் படிந்து காசி விஸ்வநாத பெருமான் கடல் போற்றி திருவேணி சங்கம தீர்த்தம் கொணர்ந்து ராமநாத சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்வர். யாத்திரைகளில் சிறந்தது காசி ராமேஸ்வர தலப்பயணம் என்பது உலகறிந்த செய்தி. சங்கு வடிவில் அமைந்த தீவு இராமேச்சுரம். எண்ணிலாத தீர்த்தங்கள் நடுக்கடலுள் நன்னீர் பொங்கும் வில்லூன்றி முதலான தீர்த்தங்களின் பெருமை சொல்லி முடியாது. அக்னி தீர்த்தம் 24 மணி நேரமும் நீராடக்கூடிய சிறப்புடையது. கோடி தீர்த்தமாடிய பின் இராமேச்சுரத்தில் இரவு தங்குதல் மரபன்று என்பது ஐதீகம். அமிர்த பிந்துக்கள் உண்டாகும் அற்புத தீர்த்தம் தனுஷ்கோடியில் உண்டு. சென்றாடு தீர்த்தங்களான தீர்த்தேசனாம் இராமநாத சுவாமியை சீதா பிராட்டி மணல் வடிவில் அமைக்க இராமபிரான் பூஜித்தார் என்பது வரலாறு. அனுமன் காலம் தாழ்த்து கொணர்ந்த காசிலிங்கம் இராமநாதர் பக்கத்தில் தனிச்சன்னதியாக உள்ளது. முதல் வழிபாடு இவருக்கு. இத்திருவூர் பிரகாரம் பேரழகுடன் மிளிர்வது. திருஞான சம்பந்தர் நின்றசீர் நெடுமாறர் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் உடன் இருக்க இத்திருத்தல தரிசனம் செய்தார் என்பது வரலாறு. அப்பர் பெருமான் அருட்பதிகம் பெற்ற பதி. சேது மாதவர் திருச்சுற்று வளாகத்தில் எழுந்தருளியுள்ளார். வடநாட்டினர் வருகை தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஓர் உரைகள். அருணகிரியார் பாம்பனடிகள் பாடல்கள் அற்புதமான சொன்மாலைகள். இறைவர் இராமநாத சுவாமி இராமலிங்கேஸ்வரர் இறைவி மலைவளர் காதலி பர்வத வர்த்தனி. தென் இலங்கை இராவணனது சிரம் பத்தும் துணித்த மன்னவன் இராமன் தமக்கு வரும் பாதகம் பற்றாது இருக்க பரமநடி பரவ விளைந்த அவனுக்கு பேரருள் புரிந்த பிஞ்சகன் இராமேச்சுரத்து மேவிய சங்கரன் என நினைந்தவராய் அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது இத்திருப்பதிகம் அருள் செய்தனர். அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது திருப்பதிகம் அருள் செய்தனர் என்பது பெரிய புராணம். கோடிமா தவங்கள் செய்து என தொடங்கும் பாடல் திருநேரிசை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

மணிகாரக்ஞே சுபே வபக்ஞேஷாரவ்யாயா இஷுகாரக்ஞே ஹேத்யைதானுஷ்காரம் கர்மானேஜ்யாகாரன் திஷ்டாயா ரஜ்ஜு சர்ஜம் மிருத்யவே மிருகயுமந்தாகாயஸ்வனினம்.

பிரயுப்ய உன்மத்தக்ஞே சர்பதேவ ஜனேப்யோ ப்ராதிபதமயேப்யஹ் கிதவமீர்யதாய அகீத்.

பிரபாயா அக்ஞேதம் பிரத்னஸ்யாவிஷ்டபாயாபிஷேக்தாரம் வர்ஷிஷ்டாய நாகாய பரிவேஷ்டாரம் தேவலோகாய பேஷிதாரம் மனுஷ்யலோகாய பிரகரிதாரக்ஞே சர்வேப்யோ லோகேப்யா

பிரியாய பிரியவாதினமரிஷ்டியா அஸ்வசாதக்கு ஸ்வர்காய லோகாய பாகதுகம் வரிஷ்டாய நாகாய பரிவேஷ்டாரம் மன்யவேயஸ்தாபங்க்ரோதாய நிசரயோகாய யோக்தாரக்ஞசோகாயாபி சர்த்தாரங்க்ஷேமாய விமோக்தாராமுத்கூலநிகூலேப்யஸ்த்ரிஷ்டினம்.

ஷம் பீபத்சாயை பௌல்கசம் வர்ணாய ஹிரண்யகாரந்துலாயை வாணிஜம் பஷ்சாதோஷாய க்லாவினம் விஸ்வேபியோ பூதேபியஸ் சித்மலம் பூத்யை ஜாகரணமபூத்யை ஸ்வபனமார்த்யை ஜனவாதினம் ப்ரியத்யா அபகல்பக்யே சக்யே ஷராய ப்ரச்சிதம்.

0: மகதபுஷ்ச்சலீக்லீபீதவோஷூதிர அப்ராஹ்மணாஸ்தே ப்ராஜாபத்யாஹ
1: இதி சதுஸ்த்ரிம்ஷோத்யாயஹ.
0: ஓம்
2: ஓம் நமஸ்ஸிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.ஆர்க்.
2: ஓம் நமஸ்ஸிவாய்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூஆர் அபவுட் டு லிசன் ஹைலைட்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ். த டைட்டில் இஸ் பிரஷ்ன உபனிஷத்ஸ், பிரசன்டட் பை சுவாமி ஜோதிர்மயானந்தா. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
2: Now, our revered Guru, Sri Swami Jyotirmayananji, lecturing this evening on highlights of the Upanishads. Presently lecturing on Prashna Upanishad, Pujyatman, Sri Swami Jyotirmayananji.
3: Om Bhadram Karane Bhishnu Yama Deva Bhadram Pashye Makshirya Jatra Sthirai Rangai Sushtu Vagam Sastanu Vihvyashema விவஹிதம் யதாயுஹ் ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தின ஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதிர் ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வி ஆர் இன் பிரஷ்னோபனிஷத், தி செகண்ட் க்வெஸ்சன். யூ ரிகால், டிசைபிள்ஸ் ஹவ் கம் பிஃபோர் எ கிரேட் குரு. And one by one they are asking questions. First question related to prana and rayi, spirit and matter. And the second question relates to who is the greatest in human personality. Allegorically, human personality is sustained by many aspects of God. Your mind, intellect, senses, the five elements, all that go to form your basic personality.

ஸ்தவைர் விபும். ஹி சேஸ் டு கிருஷ்ணா, ஓ கிருஷ்ணா, ஹீ ரீகவுண்ட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் அனதர் கிரேட் மகர்ஷி நேம்டு தண்டி. ஸோ திஸ் தண்டி மகர்ஷி இஸ் ஸ்போக்கன் ஆஃப் இன் மெனி மெனி பிளேசஸ் லைக் சிவ மகாபுராணா அண்ட் லிங்க புராணா அண்ட் ஆல்சோ ஹீ ஸ்போக்கன் ஆஃப் இன் மகாபாரதம். ஸோ உபமணி மகர்ஷி ரிசைட்ஸ் த க்ளோரிஸ் ஆஃப் தண்டி மகர்ஷி, ஹவு தண்டி மகர்ஷி ஹேட் த விஷன் ஆஃப் லார்ட் சிவா ஆஃப்டர் டூயிங் டெரிபிள் பெனன்ஸ் ஃபார் 10,000 இயர்ஸ். தண்டி மகர்ஷி டிட் டெரிபிள் பெனன்ஸ் டு லார்ட் சிவா ஃபார் 10,000 இயர்ஸ் அண்ட் ஹீ ஹேட் த விஷன் ஆஃப் லார்ட் சிவா. ஸோ உபமன்யு ரீகவுண்ட்ஸ் தட் கிருஷ்ணா. ஓ கிருஷ்ணா, லிசன் டு மீ, தெர் வாஸ் அன் ரிஷி நேம்டு தண்டி ஹூ வாஸ் இன் யோகிக் கான்டெம்ப்ளேஷன் ஆன் மகாதேவா ஃபார் 10,000 இயர்ஸ் அண்ட் வாட் ஹீ ரிசீவ்ட் ஆஸ் a reward after doing, after performing such an extraordinary devotion, after yielding himself to extraordinary devotion to Mahadeva, what was the reward that he received from Mahadeva? I'm going to recite that. And then he succeeded in having the vision of Mahadeva after reciting various hymns, various praises on Lord Shiva, about Lord Shiva. இதி தண்டிஸ்தபோயோகாத் பரமாத்மானம் அவ்யயம் சிந்தயித்வா மகாத்மானம் இதமாஹ சுவிஸ்மிதஹ.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhara Ashtakam, presented by Dr. M. Gokulakrishna Iyer.
2: Maulav Ganga Shashankav, Karacharanatale Sheetalanga Bhujangaha, Vame Bhage Dayardra, Himagiritanaya Chandanam Sarvagatre, Itham Sheetam Prabhutam, Tavakanakasabha Nathavodham Kvashaktihi, Chitte Nirveda Tapte, யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே. காங்கம் வாரி மனோஹாரி முராரி சரணச்யுதம் திரிபுராரி சிரஷ்சாரி பாபஹாரி புனாது மாம். ஸ்ரீமத் க்ஷீரதரங்கிணி தடகதே புண்யே விரிஞ்சே புரே. நித்யம் சந்நிஹிதம் கிலா கலயிதும் க்ஷீராபிஷேகாதரம் ஸ்ரீகாருத்மத வல்லிகா சஹசரம் மார்கே சஹாயம் நிருணாம். ஸ்ரீமத் தீக்ஷித விப்ரதைவதவரம் சஞ்சிந்தயே சங்கரம். ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திர ரசிதஸ்ய கங்காதராஷ்டகஸ்ய சதுர்த்த ஸ்லோகஹ. ஸ்லோகேஸ்மின் ஸ்வபுத்ரஸ்ய அபிமன்யோர் மிருத்யுரூபாம் ஆர்த்திமாபத்யமானஸ்ய அர்ஜுனஸ்ய ஆர்த்திஹந்தாரம் பாரத யுத்தே தஸ்ய விஜயப்ராப்த்யர்த்தம் தஸ்மை பாசுபதாக்யம் ஸ்த்ரம் தததம் பகவந்தம் ஸ்துவந்தி தீக்ஷிதேந்திராஹ. ஏவம் பவதி ஸ்லோகஹ. வியூடம் திரோணஜயத்ரதாதிரதிகை சைன்யம் மஹத்கௌரவம் திருஷ்ட்வா கிருஷ்ணசஹாயவந்தமபிதம் பீதம் ப்ரபன்னார்த்திஹா பார்த்தம் ரக்ஷிதவான் அமோக விஷயம் திவ்யாஸ்த்ரமுத்போதயன் ஆர்த்தத்ராணபராயணஸ்ஸ பகவான் கங்காதரோ மே கதிஹி இதி. அன்வயஹ ஏவம் பவதி. திரோணஜயத்ரதாதிரதிகை வியூடம் மஹத் கௌரவம் சைன்யம் திருஷ்ட்வா கிருஷ்ணசஹாயவந்தம் அபி பீதம் தம் பார்த்தம் யஹ ப்ரபன்னார்த்யஹ அமோக விஷயம் திவ்யாஸ்த்ரமுத்போதயன் ரக்ஷிதவான் சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி இதி. ஸ்லோகேஸ்மின் பிரயுக்தஹ ஏகைகோபி சப்தஹ மஹாபாரதஸ்ய த்ரோணபர்வாந்தர்கதானாம் அபிமன்யுவதபர்வ பிரதிஜாபர்வ ஜயத்ரதவதபர்வணாம் கதிபய ஸ்லோகானாம் சாரஹ. பாரதயுத்தே ஸ்வபுத்ரவதஸ்ய பிரதிகிருதிகரணாய ஜயத்ரதம் ஹந்தும் பிரதிஜாதேன அர்ஜுனேன பகவதா கிருஷ்ணேன சாகம் கிருதம் சிவாராதனம் சங்கிருண்ஹந்தி. யஹ ப்ரபன்னார்த்திஹா பார்த்தம் அமோக விஷயம் திவ்யாஸ்திரம் உத்போதயன் ரக்ஷிதவான் சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி இதி. யஹ இதி வாக்யசேஷஹ. ப்ரபன்னார்த்திஹா ப்ரபன்னயோஹ ஸ்வப்னே சரணமாகதயோஹ கிருஷ்ணார்ஜுனயோஹ ஆர்த்திம் பீடாம் யோஹந்தி சஹ பார்த்தம் அர்ஜுனம் அமோக விஷயம் அமோகாஹ சஃபலாஹ விஷயாஹ யஸ்ய தம் திவ்யாஸ்திரம் திவ்யம் திவ்யசரசிபவம் தச்சததஸ்திரம் ச திவ்யாஸ்திரம் தனுர்பாணத்வந்த்வம் பாசுபதாஸ்திரம் இத்யர்த்தஹ. உத்போதயன் உத்தேஜயன் ரக்ஷிதவான் சங்கிராமே விஜயப்ராப்தி ரூபேண அனுக்ரஹகரணேன அரக்ஷத் சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி. நனு குதஹ பகவான் அர்ஜுனாய பாசுபதமஸ்திரம் ததாவிதி ஹேதுமாஹு. த்ரோணஜயத்ரதாதிரதிகைஹி வியூடம் மஹத் கௌரவம் சைன்யம் திருஷ்ட்வா பீதம் தம் இதி. த்ரோணஜயத்ரதாதிரதிகைஹி த்ரோணஹ பத்மவ்யூஹ நிர்மாதா ஜயத்ரதஹ பாண்டவேப்யஹ தத்வாரசம்ரக்ஷகஹ சிந்து விஷயாணாம் ராஜ த்ரோணஶ்ச ஜயத்ரதஶ்ச த்ரோணஜயத்ரதௌ தாவாதீயேஷாம் ரதிகானாம் ரதப்பிரபூணாம் தே த்ரோணஜயத்ரதாதிரதிகாஹ. தைஹி பாரதயுத்தஸ்ய த்ரயோதசேஹனி அபிமன்யோர் காதகாஹ ஷண்மஹாரதாஹ இத்யர்த்தஹ. தேச த்ரோணாச்சார்ய கிருபாச்சார்யௌ துர்யோதன துஷ்யாசனௌ कर्णजयद्रथौ च इत्यवगम्यते भारतात् ब्यूढं चक्रव्यूहापरनामकेन पद्मव्यूहेन निर्मितं महत् दुःखेन जेतुं शक्यं कौरवं कौरवपक्षीयं सैन्यं चमूं दृष्ट्वा अभिसमीक्ष्य दृष्ट्वा इत्यनेन युधिष्ठिरमुखात् अर्जुनस्य अभिमन्युवधवृत्तान्तश्रवणमुपलक्ष्यते भीतम् इत्यनेन तस्य दरुमनस्यं ध्वन्यते तं पुत्रयोगाद्विषण्णं मृधे अर्जुनस्य विजयसाधनीभूतपाशुपतास्त्रोद्बोधनकर्मणि परशिवप्रभावोत्कर्षं प्रख्यापयन्ति कृष्णसहायवन्तमपि इति कृष्णसहायवन्तं कृष्णः पाण्डवानां नित्यसंरक्षकः भगवान् शौरिः सः सहायः अभिसरः अस्य इति कृष्णसहायवान् अर्जुनः तम् अपिर्विरोधे यत्र योगेश्वरः कृष्णः यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम इति धृतराष्ट्रं प्रति सञ्जयवचनात् ससुरासुरगन्धर्वाः सयक्षोरगराक्षसाः नालं लोकारणे जेतुं पाल्यमानं किरीटिना इति दुर्योधनं प्रति द्रोणाचार्यवचनाच्च योगेश्वरलक्षणस्य परमात्मनश्रीकृष्णस्य अर्जुनसहायत्वे सत्यपि पाण्डवपक्षस्य विजये परमेश्वरस्यापि हेतुत्वं वर्तत इति द्योत्यते तदुभयोस्तारतम्यं कल्पयद्भिः हरदत्तशिवाचार्यैः हरिहरतारतम्याख्ये ग्रन्थे तदुभयकृतः अर्जुनानुग्रहः एवमुक्तः एकोऽर्जुनस्य जयदः खलु सूतभावात् अन्योऽर्जुनस्य जयदो भवदस्त्रदानात् को वानयोरधिक इत्यनुचिन्त्य वृद्धाः सत्यं ब्रुवन्तु तमिमं वयमाश्रयामः इति सूतभावेन कृष्णस्य अर्जुनजयप्रदत्वे पाशुपतास्त्रदानेन शिवस्य तज्जयप्रदत्वे च तारतम्यं न विद्यत एव कृष्णस्य सूतभावादेव भगदत्तप्रयुक्ताद्वैष्णवास्त्रात् अर्जुनस्त्रातः भगवता कृष्णेन स्ववक्षसि तदस्त्रग्रहणेन कृतम् अर्जुनसंरक्षणं स्मर्तव्यं शिवदत्तादेव पाशुपतास्त्रात् अर्जुनः एकाकी सन् सैन्धवं जयद्रथं जघान इत्यपि स्मर्तव्यं को वानयोरधिकः इत्यनुचिन्तयन्तः वयं भगवत्पादमतानुयायिनः द्वावपि समावित्येव वदेम व्यासाचार्यप्रकटितं सत्यं जानन्तो वयम् उभावप्याश्रयेम भगवतः कृष्णस्य सर्वदेव प्रकृष्टत्वम् अर्जुनस्य दुर्जयत्वं च प्रथयता द्रोणाचार्येण शिवस्यापि प्रकृष्टत्वं समं जेगीयते विश्वसृग्यत्र गोविन्दः पृतनानीस्तथार्जुनः तत्र कस्य बलं क्रामेत अन्यत्र त्र्यम्बकात् प्रभोः इति भारतयुद्धस्य द्वादशे हनि भगदत्तवृषाचलवधानन्तरं त्रयोदशे हनि किं प्रवृत्तमिति पृच्छन्तं धृतराष्ट्रं सञ्जयः प्राह पद्मव्यूहो महाराज आचार्येणाभिकल्पितः तत्र चक्रोपमाः सर्वे राजानो विनिवेशिताः अरास्थानेषु विन्यस्ताः कुमाराः सूर्यवर्चसः सङ्घातो राजपुत्राणां सर्वेषामभवत्तदा सहिताः पर्यधावन्त कार्ष्णीं प्रति युयुत्सवः तेषां दशसहस्राणि बभूवुर्दृढधन्विनां दुर्योधनस्तु राजेन्द्र सैन्यमध्ये व्यवस्थितः कर्णदुःशासनकृपैः वृतो राजा महारथैः प्रमुखे तस्य सैन्यस्य द्रोणोऽवस्थितिनायकः सिन्धुराजस्तथातिष्ठत् श्रीमान् मेरुरिवाचलः सिन्धुराजस्य पार्श्वस्थाः अश्वत्थामपुरोगमाः सुतास्तव महाराज त्रिंशत्त्रिदशसन्निभाः गान्धारराजः कितवः शल्यो भूरिश्रवास्तथा पार्श्वतः सिन्धुराजस्य व्यराजन्तमहारथाः ततः प्रववृते युद्धं तुमुलं लोमहर्षणं तावक्